0: ஐ பி ஏ எல் எல் பி போஸ்ட் போஸ்ட் போஸ்ட் போஸ்ட்.
1: மா இன்டிக்கு முந்துன்னவி காவு ராதி மெட்லு, அடுகு பெட்டகானே பலுக்கு ஹார்மோனியம் மெட்லு.